சர்வங் கர்மங் சர்வங் தர்மங் சர்வங் ஜுக்தா சர்வங் சர்வங் புக்தா சர்வங் ஜுக்தா சர்வங் தேவங் சர்வங் பேவங் சர்வங் காலே சர்வங் பாலே சர்பரிஷாந்த வை பிரசாத் அம்ருத் கர்மே அம்ருத் தர்மே கால யோகே சால போகே சால ராஜே டால்

ஆததோது பிரச்சாண்டு மேத் காத்தையா காண்டு அரிசே கர்ம அதரிசே தர்ம சர்வா பரநாட்டு அண்டடுபாட்டு சாச்சரி சாந்த் துவ பிரசாது கோபிந்தே முகந்தே உதாரே பாரே ஹரியங் கரியங் நிர்நாமே காமே பஜாங்கு பிரயாசாந்த் சத்ர சக்கர கர்த்தா சத்ர சக்கர ஹர்த்தா சத்ர சக்கர தானே சத்ர சக்கர ஜானே சத்ர சக்கர வர்த்தி சத்ர சக்கர பர்த்தி சத்ர சக்கர பாலே சத்ர சக்கர காலே சத்ர சக்கர பாசே.